0: ஒலித்தது வடமாலை என்ற படத்திற்காக டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் பாடிய பாடல். இனி ஒலிக்க இருப்பது ராஜாதி ராஜா என்ற படத்திற்காக மனோ பாடிய பாடல்.
1: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்ற

என்றே நெஞ்சம் மயங்கும் பூவை போல சிரிக்கும் உன்னை கண்டால் உண்மை விளங்கும்.

நிகழ்ச்சியில் அடுத்து மிஸ்ஸியம்மா படப்பாடல் ஒலிக்கும். இந்த குரல் பி. லீலா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: இந்த அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது தேனிசை. தொடக்கமாக ஒலிக்க இருக்கும் இந்த குரல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

நேரம் 6:30. பண்பலை 100.1 FM கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேனிசை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல் பி. சுசீலா.

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேனி நிகழ்ச்சி. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் அர்னோ பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேண்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங்குடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது வர்த்தகம், அரிய வகை மண், சுகாதார நலன், போக்குவரத்து, பாரம்பரிய சின்னங்களை புதுப்பித்தல், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வழிவகைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். கடல்சார் பாதுகாப்பு, இணைய பாதுகாப்பு மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த இதர துறைகளில் இணைந்து செயல்படுவதென இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை, இந்தோ பசிபிக் கொள்கை ஆகியவற்றில் மியான்மர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மியான்மர் அதிபருடன் தாம் ஆக்கப்பூர்வமான முறையில் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். தமது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை அவர் தேர்ந்தெடுத்திருப்பது இந்தியாவுக்கு பெருமை அளிக்கக்கூடியது என்று கூறியுள்ளார். புத்தகயாவில் பகவான் புத்தரின் ஆசியுடன் அவர் தமது பயணத்தை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்தியா மியான்மர் இடையே அனைத்து அம்சங்களையும் தாங்கள் ஆய்வு செய்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லி வந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஆணவ படுகொலையை தடுக்க வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனிச்சட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அவர் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட கடுமையான சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆணவ படுகொலையை தடுக்க

0: தனிச்சட்டம் கொண்டுவர நீதியரசர் திரு கே என் பாஷா குழு அளித்துள்ள அறிக்கையை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் திரு வன்னியரசு குறிப்பிட்டார். நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலாத்துறை மேம்படுத்தப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் இல்லத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு விஸ்வநாதனுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். பின்னர் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள வேந்தர் துணைவேந்தர் பதவிகள் விரைவில் நிரப்பப்படும் என்று தெரிவித்தார். விருதுநகரில் அரசு கலைக்கல்லூரி தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பருத்தி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதற்கு தொழில்துறையினர் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் பருத்தி பற்றாக்குறை தவிர்க்கப்படும் என்றும் விலை குறையும் என்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், ஜவுளித்துறை அமைச்சர், வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று ஜூன் 1 முதல் அக்டோபர் 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: தமிழகத்தின் நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட 21 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா லாவோஸ் கூட்டு ஆணையக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக லாவோஸ் துணை பிரதமர் திரு தோங் சவான் போம் விஹானே புதுதில்லி வந்தடைந்தார். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகள் கையாளப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அரசு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை அரசு அலுவலர்கள் உறுதி செய்ய வேண்டுமென்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி சிப்காட் தொழிற்சாலை பகுதியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் வழங்கும் மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காண வேண்டுமென்று ஆட்சியர் திருமதி பிரியா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக கவிதாவும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக சரண்யா ஹரியும், மதுரை மாவட்ட ஆட்சியராக ஆகாஷும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் கல் குவாரியில் பாறை சரிந்து விழுந்ததில் பொக்லைன் இயந்திர ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோயில் மகா கருட சேவை பிரமோற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி புனித அந்தோணியார் ஆண்டு திருவிழாவை ஒட்டி மேல் நரியப்பனூர் ரயில் நிலையத்தில் சேலம் சென்னை எழும்பூர் விரைவு ரயில் மற்றும் சென்னை எழும்பூர் சேலம் அதிவிரைவு ரயில் வரும் 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை 1 நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி சினேகா பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டு குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டராஜன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். காலை 7:25 திரை இசை, 7:30 ஆர்ட்ஸ் அவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம், எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லேபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோக அபியாசம், சித்திர சங்கீதம் இடம்பெறும், 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர் எஸ் ஸ்வராத்மிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம், 6:00 ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம் ஆர் சூரியநாராயணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4:00 வரை திரைகானம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல், மாலை 5:00 அரங்கிசை என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம், வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல், 7:10 சிறுவர் சோலை கேள்வியே வெற்றிக்கு முதல் படி விருப்பத்துடன் நீ படி, உரை வழங்குபவர் ஆர் கே வைஷ்ணவி, சங்கீதம் சந்தோஷம் எஸ் வருணேஷின் தவில் இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் பி ஹர்ஷிதா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரை வழங்குபவர் எஸ் மீரா, 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர், 11:45 திரைகானம். 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: செல்லப்பிராணிகளுக்கு

0: தேவையான உபகரணங்கள், தேவையான உணவு, இப்போ விளையாட்டு பொருட்கள் இருக்கும் பப்பீஸ்க்கு விளையாட்டு பொருட்கள், அதை வந்து சந்தைப்படுத்துதல், இது மாதிரி எல்லா துறையிலையுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து நல்ல லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. செல்லப்பிராணியை பற்றி ஆலோசனை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்லப்பிராணி வளர்ப்போருக்கு அவேர்னஸும் கொடுக்கணும்.
1: செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திர பாபு அவர்களின் கருத்துக்கள்.
2: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: இந்நிகழ்ச்சியை மத்தியாலை 720 KHz கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியேவும் கேட்கலாம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள் கேட்கலாம்.

0: కేంద్ర మహిళా శిశు అభివృద్ది శాఖ మంత్రి అన్నపూర్ణాదేవి రాంచీలో ముఖ్యమంత్రి హేమంత్ సోరెన్ ను కలుసుకున్నారు. వినోబా భావే విశ్వవిద్యాలయం నుండి సర్ జేసీ బోస్ విశ్వవిద్యాలయానికి అనుబంధ మార్పుల వల్ల కొడర్మా విద్యార్థులు ఎదుర్కొంటున్న ఇబ్బందులను వివరించారు. విద్యార్థుల ప్రయోజనాల దృష్ట్యా ఈ సమస్యకు సానుకూల పరిష్కారం లభిస్తుందని ఆశిస్తూ కేంద్ర ప్రజా సంక్షేమ పథకాల అమలుపై కూడా ఇరువురు నేతలు చర్చించారు. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. మ్యాన్మార్ శాంతి సామరస్యాల కోసం సాగిస్తున్న ప్రయత్నాలకు భారత మద్దతు కొనసాగుతుందని రాష్టపతి ద్రౌపది ముర్ము అన్నారు. ఈ నెల 11వ తేదీ నుండి న్యూఢిల్లీలో 2 రోజుల పాటు జరగనున్న 13వ బ్రిక్స్ సదస్సుకు భారత్ ఆతిథ్యం ఇవ్వనుంది. పశ్చిమాసియా పరిస్థితుల నేపథ్యంలో ఇంధనం, నిత్యావసర వస్తువుల సరఫరాకు ఎటువంటి అంతరాయం కలగకుండా తగిన ఏర్పాట్లు చేసినట్టు ప్రభుత్వం తెలిపింది. రాజస్థాన్, గుజరాత్, పశ్చిమ మధ్యప్రదేశ్, ఒడిశా, ఆంధ్రప్రదేశ్లలో ఈరోజు ఈదురుగాలులతో కూడిన భారీ వర్షాలు కురుస్తాయని భారత వాతావరణ శాఖ హెచ్చరించింది.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த மியான்மர் அதிபர் திரு யூமின் ஆங்குடன் உரையாடியபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளும் 100ஆண்டுகால கலாச்சார நாகரிக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பரஸ்பரம் புரிந்துணர்வு மற்றும் நட்புறவு என்ற வலுவான அடித்தளத்தில் அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசியாவிற்கான இந்தியாவின் நுழைவாயிலாக மியான்மர் திகழ்கிறது என்று அவர் கூறினார். மியான்மர் அதிபராக பொறுப்பேற்றுள்ள திரு யூமின் ஆங்கிற்கு குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்தார். மியான்மர் அரசுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆதரவு அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தி, இயந்திரங்கள், வேளாண் பொருட்கள் போன்ற துறைகளில் இந்தியா மியான்மர் இடையேயான வர்த்தக உறவு விரிவடைந்துள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தென்னாப்பிரிக்க சிறு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்டெல்லா தேம்பீசா தலைமையிலான பிரதிநிதிகள் குழு நேற்று மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன்ராம் மாஞ்சியை சந்தித்து பேசினர். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டறிவது குறித்து விவாதிக்கப்பட்டது. நிதி அணுகலை மேம்படுத்துதல், நிறுவனங்களை முறைப்படுத்துவதை ஊக்குவித்தல், டிஜிட்டல் மயமாக்கலை விரைவுபடுத்துதல், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை மேம்பாட்டில் தொழில் முனைவை வலுப்படுத்துதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்தும் திரு ஜிதன்ராம் மாஞ்சியுடன் தென்னாப்பிரிக்க பிரதிநிதிகள் விவாதித்தனர். கடந்த மாதம் 145 மில்லியன் டன் சரக்குகளை கையாண்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 1.3% அதிகம் என்றும் அது கூறியுள்ளது. இரும்பு தாது, எஃகு, உரங்கள் ஆகிய சரக்குகள் அதிக அளவில் கையாளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த மாதம் 61 கோடி பேர் ரயில்களில் பயணம் செய்துள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் 59 கோடி பேர் பயணம் செய்ததாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான திரு ரிச்சர்ட் மேர்லஸ் புதுதில்லியில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர், பிராந்திய மேம்பாடு, இந்தோ பசிபிக் மற்றும் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆஸ்திரேலிய துணை பிரதமருடன் தாம் விவாதி

0: அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தின் பெட்வா ஆற்றின் மீது கட்டப்பட்டுக் கொண்டிருந்த பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க இரண்டு தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் மற்றும் உத்தரப்பிரதேச பாலங்கள் கட்டுமான வாரியத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இக்குழுக்கள் 6 பேர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தது குறித்து விசாரணையை தொடங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தால் அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் கொண்ட குழு இச்சம்பவம் தொடர்பாக நிர்வாக, தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை அம்சங்களை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச பால கட்டுமான வாரியம் அமைத்துள்ள 3 பேர் கொண்ட மற்றொரு குழு இடிந்து விழுந்த பாலத்தின் கட்டுமான தரம், வடிவமைப்பு, கட்டுமான பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஜவஹர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மதிப்பு 73,890 கோடி ரூபாய் என்றும், இதுவரை இல்லாத வகையில் அதிக அளவில் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகள் தொடர்ந்து அதிக அளவில் இந்தியாவிலிருந்து கடல் உணவுகளை இறக்குமதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதில் இறால் ஏற்றுமதியின் மூலம் மட்டும் அதிகபட்சமாக 49,000 கோடி ரூபாய்க்கும் மேலான வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக திரு ஜவஹர் கூறினார். புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், எரிபொருள் போதுமான அளவு கையிருப்பில் உள்ளதாகவும், எந்தவித இடையூறுமின்றி புதுச்சேரியில் அது விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே நுகர்வோர் பற்றாக்குறை தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பில் பெரும்பாலான அம்சங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தின் முதல் தொகுப்பை இறுதி செய்வது தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த பேச்சுக்கள் இன்று முதல் நாளை மறுநாள் வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தை அணுகல், வரியில்லாத நடவடிக்கை, வர்த்தக வசதி, முதலீட்டு ஊக்குவிப்பு உள்ளிட்ட துறைகளில் இடைக்கால ஒப்பந்தத்தின் அம்சங்களை இறுதி செய்வது குறித்து பேச்சுக்கள் நடைபெறும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான கூட்டு தேடுதல் நடவடிக்கை நேற்று 10வது நாளாக தொடர்ந்து நடைபெற்றது. இதர பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்து ராணுவம் இந்த கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. அவர்களுடைய மறைவிடங்களை கண்டறியவும் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பதற்றமான எல்லைப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எல்லைக்கோட்டுப் பகுதியில் உயர் ராணுவ தளபதி ஒருவர் அங்குள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்துள்ளார். லெபனானின் பெய்ரூட்டின் தெற்கு பகுதியில் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதை அடுத்து அது அமெரிக்கா, ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அரகாட்சி, லெபனான் உட்பட அனைத்து பகுதிகளிலும் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதை மீறுவது அனைத்து ஒப்பந்தத்தையும் மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஆதரவு ஹெஸ்புல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக பெய்ரூட்டில் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறியிருந்தார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டவுன்டனில் இப்போட்டி 11:00 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் தாய்லாந்தின் குணானன் பேட்டரோட்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜூனியர் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 6-2 என்ற செட் கணக்கில் பிரிட்டனின் மார்க் செபென், ரஷ்யாவின் கிரில் ஃபிலரோட்டோவ் இணையை வென்றது.

0: இந்தோனேஷியா ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று ஜகார்த்தாவில் தொடங்குகிறது. ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் யூஷி தனாகாவையும் மற்றொரு இந்திய வீரர் லக்ஷயா சென் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபர்கானையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் பி வி சிந்து தாய்லாந்தின் பூசானனையும் மற்றொரு இந்திய வீராங்கனை மால்விகா பன்சோ தாய்லாந்தின் சோச்சு வாங்கையும் எதிர்கொள்கின்றனர். ஒலிம்பிக் பதக்க இலக்கு திட்டத்தின் கீழ் 22 இந்திய படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதில் பாரீஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற பல்ராஜ் பன்வார், ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற அரவிந்த் சிங், ஜஸ்வீந்தர் சிங் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். 6 பிரிவுகளில் இந்த படகு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டி மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளில் இந்திய வீரர்கள் பதக்கம் பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு அவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மியான்மர் இடையேயான கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 19 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாலம் இடிந்து விழுந்தது குறித்து விசாரிக்க 2 தனிக்குழுக்களை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது அமெரிக்கா ஈரான் இடையேயான சண்டை நிறுத்தத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நேரம் 7:25 30 100.1 MHz FM கோல்டில் இனிய திரை இசை பாடல் ஒன்று கேட்கலாம். கண்டநாள் முதல் திரைப்படத்திற்காய் சங்கர் மகாதேவன் சாதனா சர்க்கம் பாடியுள்ள பாடல்.

0: திரைசை பாடல் கேட்டீர்கள். தொடர்வது ஆட்சவேரே செய்தி தொகுப்பு, டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நாம் கேட்டு ரசிக்கலாம் திரைகானம். திரைகானத்தில் முதல் பாடலாக காக்க காக்க திரைப்படத்திற்காக கே.கே. சித்ரா பாடியுள்ள பாடல்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: கட்டுப்பாடு கட்டணம் சுயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல் வழங்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் செல்லமே திரைப்படத்திற்காக கே கே மகத்தி ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31 தேதி.

0: மணவருடைய பாடல்களுடன் ஒலித்தது திரைகானம். மீண்டும் இனிய பாடல்களை 10:30 சுகமான ராகங்களில் கேட்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரிரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சாமி தயஜூட, திருவெற்றியூர் தியாகையர் இயற்றிய வர்ணம், ராகம் கேதார கௌளை, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரிரங்கன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சாமி தயஜூட, திருவெற்றியூர் தியாகையர் இயற்றிய வர்ணம், ராகம் கேதார கௌளை, ஆதிதாளம்.

நேரம் இப்போது 9:29. அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து ஆபேரி ராகத்தில் நகுமோமோ ஆதிதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

ஆபேரி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே எனத் தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகள் ராகமாலிகை ஆதிதாளம் கண்டநடை.

பரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் கஸ்தூரி ரங்கன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

நேயர்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 1:10 இசை மலரில் எஸ் ஸ்வராத்மிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம் ஆர் சூரியநாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணி இருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10 plus 2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: வைகாசி பிறந்தாச்சு திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியுள்ள பாடல்.

நேரம் 10:45. 50 நூறு புள்ளி 1 MHz FM கோல்ட் வழங்கும் சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் காதல் பரிசு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: மெகாஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு வழங்கும் திரைகானம். முதல் பாடலாக தொட்டிஜெயா திரைப்படத்திற்காக கார்த்திக், அனுராதா ஸ்ரீராம், பாம்பே ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடல்

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026 பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை 31
2: ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க.
3: சிக்னல் எடுத்த உடனே உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
2: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா? அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாவும் உங்களுக்கு உடனடியா அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: திரைக்கானத்தில் நிறைவான பாடலாக வருகிறது மழை படத்திற்காக சித்ரா, ரகிபாலம், கல்பனா ஆகியோர் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷவாணி நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: வாழ்வின் நெறிக்காட்ட வருகிறது குறளமுதம்.

0: எல்லா உயிர்களிடத்தும் பிரித்தல் என்னும் பண்பற்ற நோயை வளர்ப்பதே இகழ் என்னும் முரண்பட்ட தன்மைதான். குறள் எண் 851 அதிகாரம் இகல்.
1: இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய்.
0: எல்லா உயிர்களிடத்தும் பிரித்தல் என்னும் பண்பற்ற நோயை வளர்ப்பதே இகழ் என்னும் முரண்பட்ட தன்மைதான். குறள் எண் 851 அதிகாரம் இகல்.

வாழ்வின் நெறி காட்டியது குறளமுதம். நூறு புள்ளி ஒன்று மெகா ஹர்ட்ஸ் எஃப்எம் கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். எஸ் ஸ்வராத்மிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம் ஆர் சூரியநாராயணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 முதல் 4 மணி வரை திரைகானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கார் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 மணிக்கு அரங்கிசை, என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு, வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்த்

வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா, டெல்லி அஞ்சல். இரவு 7:10 சிறுவர் சோலை, கேள்வியே வெற்றிக்கு முதல் படி. விருப்பத்துடன் நீ படி. உரை வழங்குபவர் ஆர் கே வைஷ்ணவி. சங்கீதம் சந்தோஷம், எஸ் வருணேஷன் தவில் இசை. நீதி கதைகள் சொல்பவர் பி ஹர்ஷிதா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரை வழங்குபவர் எஸ் மீரா. 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். 8:45 முதல் 10:30 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். இரவு 11:10 மத்திய அரசின் 12-ஆம் ஆண்டு நிறைவு குறித்த பல்வேறு கருப்பொருள்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர். 11:45 திரைகானம். 100.1 MHz FM கோல்டில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: உண்மைய சொல்ல போன வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து பாவமணிப்பு திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து வீரத்திருமகன் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியுள்ள பாடல்

நேரம் 12:16:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் வழங்கும் திரைகானம். குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி
1: https://awards.gov.in.
0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உபகரணங்கள், தேவையான உணவு, இப்போ விளையாட்டு பொருட்கள் இருக்கும், பப்பீஸ்க்கு விளையாட்டு பொருட்கள், அதை வந்து சந்தைப்படுத்துதல், இது மாதிரி எல்லா துறையிலையுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து நல்ல லாபம் பெறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது. செல்லப்பிராணியை பற்றி ஆலோசனை சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செல்லப்பிராணி வளர்ப்போருக்கு அவேர்னஸும் கொடுக்கணும்.
2: செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் முனைதல் மற்றும் வணிக வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர். நரேந்திரபாபு அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நிகழ்ச்சியை மத்தியாலை 720 KHz கேட்கலாம். திரைக்கானத்தில் நிறைவான பாடலாக ஆசை முகம் திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன், P. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: புதுதில்லியில் தென்னாப்பிரிக்கா துணை அதிபர் பால் மாஷாட்டேல் உடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே சர்வதேச அளவில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியா இத்தாலி இடையேயான உறவுகள் வலுவடையட்டும் என்று கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கேரளம் சட்டப்பேரவை துணைத் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் திருமதி ஷனிமோல் உஸ்மான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று கேரளம் சட்டப்பேரவையில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் திருமதி ஷனிமோல் உஸ்மான் 99 வாக்குகளும், அவரை எதிர்த்து நின்ற இடதுசாரி ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரு முகமது முஹாசினுக்கு 34 வாக்குகளும் கிடைத்தன. பிஜேபியைச் சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலம் சிதி மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 53 கர்ப்பிணி தாய்மார்கள் உயிரிழந்ததை அடுத்து தேசிய மனித உரிமை ஆணையம் அம்மாநில தலைமைச் செயலருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக வெளியான ஊடக செய்திகளை அடுத்து தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் 2 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநில அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6 தேதி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் சிபிஎஸ்இ கூறியுள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமரின் சொட்டு நீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் இத்திட்டம் மூலம் தக்காளி சாகுபடி செய்து பயன்பெற்றுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்தார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா பூசார்வட்டி கிராமத்தில் வந்து நான் வசித்து வருகிறேன். நான் வந்து 2 ஏக்கரில் வந்து தக்காளி பயிர் சாகுபடி செஞ்சு அதன் மூலம் வந்து சொட்டு நீர் பயன்படுத்தி வர்றேன். அதனால் சொட்டு நீர் பயன்படுத்துறதுனால எனக்கு தண்ணி வந்து சிக்கனமாகுது, ரெண்டாவது வந்து நேரமும் எனக்கு மிச்சமாகுது. தண்ணி வந்து 2 ஏக்கர் பயிர வந்து 4 ஏக்கர் வந்து பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து உர மேலாண்மை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பிட்ட உரம் வந்து செடியில் பயன்படுத்துறதுனால வந்து செடி வந்து அதிக மகசூல் கொடுக்குது. இதனால் வந்து தக்காளி நல்லா மகசூல் கிடைக்குது. அனைவரும் சொட்டு நீரை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து 100% மானியம் கிடைக்கிறதுனால மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்வளத்துறை சார்பில் மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளது. தமிழ்நாடு கடல்சார் ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட மீன்பிடி கலன்கள் ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவெண் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வு குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வு குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு

0: ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: அமெரிக்காவின் தெற்கு கலிபோர்னியாவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அமெரிக்க புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் இதன் வழியாக கடத்திச் செல்ல முயன்ற 45 மில்லியன் டாலர் மதிப்பிலான 1 டன் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1933 அடி நீளமும் 55 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட இந்த சுரங்கத்தில் மின்சார இணைப்பும் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 1993 பிறகு தெற்கு கலிபோர்னியா எல்லைப் பகுதியில் மெக்சிகோ நாட்டுடன் இணைந்து 99 பாதாள சுரங்கங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் ஹான்வா ராணுவ தளவாட தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தை அடுத்து தொழிற்சாலை மூடப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தொழிற்சாலையில் சன்மு ராக்கெட் ஏவுவதற்கான கருவிகளும் ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகிறது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் இந்தியா 2வது கட்டமாக மருத்துவ உதவிப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவு அமைச்சர் வெளியிட்டுள்ள பதிவில் பாதுகாப்பு கவசங்கள், மருந்துகள், சத்துணவுப் பொருட்கள் உள்ளிட்ட 43 டன் மருத்துவப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடுகளில் பொது சுகாதாரம் மேம்படும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவில் எபோலா வைரஸ் தொற்று அறிகுறிகள் ஏதும் இல்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வந்த இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, உடல்வலி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 25-23, 21-16 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் புஸ்னானை வென்றார். நியூசிலாந்தில் நடைபெறவுள்ள மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலீமா டாட்டே தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஆக்லாந்தில் இப்போட்டிகள் வரும் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா, உருகுவே ஏ பிரிவிலும், நியூசிலாந்து, சிலி, கொரியா, பிரான்ஸ் பி பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. டாண்டனில் இப்போட்டி 11 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்றத்துக்கு நியமிக்கப்பட்ட 5 புதிய நீதிபதிகள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். தெலங்கானா மாநிலம் உதயமான நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவிற்கு ரகசியமாக அமைக்கப்பட்ட பாதாள சுரங்கத்தை அந்நாட்டின் புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. இந்தோனேஷியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷவாணி நேரம் 12:50.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டில் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். புதுவையில் செல்லப்பன் இயற்றிய பாடலை பாடியுள்ளவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ். பாடலுக்கு இசை கே. ராகவன்.
2: கால வெள்ளம் வேகமாக ஓடுகின்றது, அதில்

என் ராஜேஸ்வர ராவ் ஜெயந்த் ஸ்ரீ ராஜாராம் பாடியுள்ள பாடலை இயற்றியுள்ளவர் வடமதி மங்களம் வேதநாயகம். பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

அடுத்து ஸ்ரீ சேஷ சைல என தொடங்கும் ஸ்லோகம், தொடர்ந்து ஸ்ரீ வேங்கட கிரீஷம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, சுருட்டி ராகம், ஆதிதாளம்.

நேரம் 1:27, 10:00. தொடர்ந்து கருண ஜூடவம்ம சியாமா சாஸ்திரி கீர்த்தனை, வராளி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

இதுவரை இசைமலரில் எஸ் வராத்மிகா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஆர் டி ஷியாம் ராகவ் அவர்கள் வயலின், தில்லைஸ்தானம் ஆர் சூரியநாராயணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: காற்றலையில் கானங்களுடன் ஒளி உலா வரவிருப்பது 100.1 எஃப்எம் கோல்டின் திரை கானம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய நிழல்கள் திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்கலாம்.

இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: का टेलीलॉके ऐप, वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: அடுத்ததாக தொடர்வது எனக்குள் ஒருவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை ரசிக்கலாம்.

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஸ் சோலர் பவர் से பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரை கானம். நேரம் இப்பொழுது 2:42:30. அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்கலாம்.

திக்க திக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 3:01. திரைகாணத்தில் தொடர்ந்து அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில் ஒலிக்க வரும் பாடல்

0: அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது இளையராஜா குழுவினர் பாடிய பாடல் கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக.
1: ஐயா கொஞ்சம் பாடுகிறீர்களா?
2: என்ன பாடுவது?
1: என்ன பாடுவது? கேட்டியா பாத சொல்றத? என்ன பாடுவது? என்ன பாடுவது? அட பாடியா,
2: பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது.
1: கேட்டியா பாட்டெல்லாம் எனக்கு பாட தெரியாது, வேற என்ன தெரியும்?
2: வேறயா, நான் பாடம் நடத்துவேன்,
1: அப்புறம்
2: ப்ரே பண்ணுவேன்,

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் திரை கானம். நேரம் இப்பொழுது 3:21:25. அடுத்ததாக மலேசியா வாசுதேவன் குரலில் அடுத்த வாரிசு திரைப்பட பாடலை கேட்கலாம்.

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

கொஞ்சம் பஞ்சனையில் கொஞ்சம் அள்ளித்தர நீயுண்டு. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும் சொந்தம் கண்ணில் வரும் வா. அந்த சொர்க்கம் மண்ணில் வரும்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: காற்றலையில் கானங்களுடன் ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறது. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் திரை கானம். அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோரின் குரலில் விக்ரம் திரைப்பட பாடல்.
3: கண்ணே, பொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
4: பொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
3: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
4: கொத்தி விட வேண்டும் என்று கொக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்கிது,
3: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்கனி.

அடுத்ததாக அதிசய பிறவி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர் குழல்களில் ஒலிக்க வருகிறது.

மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம். என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Dilla. வாழ்க்கை

0: The series is leveled at 1-1 with India winning the first match at Chelmsford by 38 runs and England leveling the series with a 26-run victory in Bristol. Benchmark domestic equity indices rebounded today and closed around 0.5% higher. The BSE Sensex rose 383 points to close at 74,650. The NSE Nifty gained 101 points to settle at 23,484. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10. ஆகாஷ்வாணி, இது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு. நேர்கள் இணைந்திருப்பது தேநீர் நேரம் நிகழ்ச்சியில். பாடலை கேட்கும் முன்,
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதீய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதீய சேனா, ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதீய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதீய சேனா.

0: கட்டுப்பாடு, கட்டணம் ஸ்வயம் ஹி கட்டுப்பாடு.
1: பாரதிய சேனா.
2: கண்ணா, நேத்து என் அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு

0: பண்ணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலித்தது சத்யபிரகாஷின் குரல் மயங்கினேன் தேங்கினேன் படத்திற்காக. இணைந்திருப்பது 100.1 FM கோல், தொடர்வது டெல்லி அஞ்சல்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசை. அரங்கிசை. என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் தஞ்சாவூர் சங்கர் ஐயர் இயற்றிய முருகா திருமால் மருகா, ஹரிகாம்போஜி ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசையில் என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின் சேர்த்தலை, ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி கலிகியுண்டே கதா, தியாகராஜர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ஆதிதாளம்.

நிறைவாக கலியுக வரதன். பிருந்தாவன சாரங்கா ராகம் ஆதிதாளம் பெரியசாமி தூரன் பாடல்.

அரங்கிசையில் இதுவரை என் ஹரீஷ் அவர்களின் பாட்டு கேட்டோம். விவி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நிகழ்ச்சி நிரல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நிகழ்ச்சி நிரல். ஆறு 6:30 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 சிறுவர் சோலை. கேள்வியே வெற்றிக்கு முதல் படி, விருப்பத்துடன் நீ படி. உரை வழங்குபவர் ஆர் கே வைஷ்ணவி. சங்கீதம் சந்தோஷம், வருணேஷின் தவில் இசை. நீதி கதைகள் சொல்பவர் பி ஹர்ஷிதா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, உரை வழங்குபவர் எஸ் மீரா. 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக்ஸ். 9:45 மன்தான். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருள்களுக்கான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர். 11:45 திரைகானம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில். 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை. 3:10 இனிய ராகம், பண்டிட் ஆஷிஷ் பந்தோபாத்யாயா அவர்களின் வயலின் இசை, அனுராதர் பாட்வால் அவர்களின் பஜன். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம். திருப்பாம்பரம் டி கே எஸ் சுவாமிநாதன், திருப்பாம்பரம் டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை. திருக்கருக்காவூர் டி டி சிவகுருநாதன் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது. 6:10 தேன் இசை. 7:25 திரை இசை. 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 8:30 திரைகானம். 9:00 அரங்கிசை. கே சத்யநாராயணன் அவர்களின் கீபோர்டு இசை கேட்கலாம். முல்லைவாசல் டாக்டர் ஜி சுந்தரமௌலி அவர்கள் வயலின். ஹனுமந்தபுரம் ஜே பூவராகன் அவர்கள் மிருதங்கம். நெற்குன்றம் டாக்டர் எஸ் சங்கர் அவர்கள் கஞ்சிரா. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 துறை கானம். 11:30 மல்லேப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து துறை கானம். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 இசை மலர். டிபி அஸ்வின் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கே தியாகராஜன் அவர்கள் வயலின். எஸ் சத்யநாராயணன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 லயவின்யாசம். ரமேஷ் அவர்களின் மிருதங்க இசை. இடம்பெறுவது சதுஷ்டஜாதி திரிபுட்டதாளம். 2:45 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம் தெலுங்கு நிகழ்ச்சி. 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். மாலை 5:00 அரங்கிசை வி கே அருண்குமார் அவர்களின் பாட்டு. பி அனந்தகிருஷ்ணன் அவர்கள் வயலின். வி ஆர் ஜெயக்குமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம் கவிதை. மனம் மலரும் தருணம் எளிய நடையில் சங்கத்தமிழ் புறநானூற்று பாடல்கள். பங்கேற்பவர் எஸ் ராகுல். 7:50 செய்தி கதமம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சர்ச்சாக்கா விஷயகை. 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 மத்திய அரசின் 12வது ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களிலான சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி தொடர். 11:45 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
2: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
3: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
2: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
3: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
2: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
3: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10 plus 2 BTEC cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: கேட்கலாம் இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோரின் குரல்களில் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி.

0: தொடர்வது டெல்லி அஞ்சல்.
1: வார்த்தாக ஸ்ரூயந்தாம். பிரவாச்சகோ நரேந்திர தத்த சேமவால. ஆதோ முக்கிய வார்த்தாக. ராஷ்டிரபதினா திரௌபதி முர்மு வர்யையா புரோக்தம் யத் சிக்ஷா சசக்தீகரணஸ்ய மகத்வபூர்ணம் சாதனம் வித்யதே அபிச வாஸ்தவிக விகாஸஹ ததைவ சம்யக் ரூபேண ப்ராப்ஸ்யதே யதா சமாஜஸ்ய சர்வே ஏவ பக்ஷாஹ சாமாஜிகேன ஆர்த்திகேன சைக்ஷிகேன ச ரூபேண விகசிதாஹ பவிஷ்யந்தி. யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் இத்தியனேன விகதமாசே 23.20 அர்புத ரூப்யகாணாம்

0: ஆதான பிரதான விஷேகம் சிகரம் சமவாப்தம். கேந்திர சர்வகாரேண ஆவர்ஜன நியமே நிர்கதாயாக அதிசூச்சனாயாக அனுசாரம் அதுனா அசீத்தியதிகேகசதம் தினானி யாவத் ஆகம்யமானாக வைதேசிகாக யதி ஸ்வகீயம் பிரவாச சமயம் வர்தயித்தும் இச்சந்தி தர்ஹி தேப்யா ஆவர்ஜனாவதே சமாப்தி பூர்வம் ஏவ பஞ்சீகரணம் அனிவாரியமஸ்தி. பாரதஸ்ய முக்கிய நியாயாதீஷ நியாயமூர்த்தி சூரியகாந்த இத்யசௌ அத்ய சர்வோச்ச நியாயாலயஸ்ய பஞ்ச நியாயாதீஷேப்ய பதஸ்ய சபதவச்சனம் பிராயச்சத். சர்வோச்ச நியாயாலய நியாயாதீஷானாம் சங்கியா சமேத்ய அஷ்டத்ரிஞ்சத் சஞ்சாதா. அபி ச விஞ்ஞான பிரௌத்யோகிகி மந்திரி டாக்டர் ஜிதேந்திர சிங் ஜெர்மனி தேசஸ்ய துரிங்கியா இத்யஸ்ய மந்திரி ராஷ்ட்ரபதி ச மாரியோ வோக்ட் இத்யசௌ ச அத்ய நவதில்யாம் குவாண்டம் சஞ்சாரஸ்ய ஃபோட்டோனிக்ஸ் இத்யஸ்ய உத்யோக நேத்ருத்வ பூதஸ்ய டீப்டெக் சஹயோகஸ்ய ச விஷயே சர்ச்சிதவந்தௌ. அத வார்த்தாஹ விஸ்தரேண. ராஷ்ட்ரபதினா திரௌபதி முர்மு வர்யயா ப்ரோக்தம் யத் சிக்ஷா சசக்திகரணஸ்ய மஹத்வபூர்ணம் சாதனம் வித்யதே. சிக்ஷா ஏவ ஜனான் ஆத்மநிர்பரம் ஜாகருகஹ சக்ஷமஸ்ச காரயதி. அத்ய நவதில்யாம் அசௌ ஜனஜாதீய சாத்ரவ்ருத்தி லாபார்த்தினஹ சம்போதயதி ஸ்ம. அஸ்மின் அவசரே சா ப்ரோக்தவதி யத் வாஸ்தவிக விகாஸஹ ததேவ சம்யக் ரூபேண ப்ராப்ஸ்யதே யதா சமாஜஸ்ய சர்வே ஏவ பக்ஷாஹ சாமாஜிகேன ஆர்த்திகேன ஷைக்ஷிகேன ச ரூபேண விகசிதாஹ பவிஷ்யந்தி.
1: जुबा हमारी राष्ट्र की शक्ति आशा और उज्जवल भविष्य की प्रतीक है. मेरी सभी युवाओं विशेषकर जनजातियों समुदाय के युवाओं से अनुरोध है कि उन्हें अपनी जड़ों और अपने लोगों को नहीं भूलना चाहिए. युवा शक्ति विरासत पर गर्व करते हुए आधुनिक शिक्षा और तकनीकों के बल पर आगे बढ़े तब सशक्त समृद्ध और आत्मनिर्भर भारत का निर्माण होगा.
0: சா ரேகாங்கிதவதி யத் சர்வகாரஸ்ய சாத்ரவ்ருத்தி யோஜனயா ஜனஜாதிவர்கேப்ய உச்ச சிக்ஷாயாஹ அவசாராணாம் ச ஆதானேன பிரதானேன தேஷாம் ஜீவனம் பரிவர்த்திதம். திரௌபதி முர்மு வர்யா அகதயத் யத் பாரதே பிரதிபா சம்பன்னானாம் நேயுன்யம் ந அஸ்தி அபித்து தேஷாம் அபிஜ்ஞானம் போஷணம் தேப்ய உச்சித மார்க்தர்ஷன பிரதானம் ச ஆவசியகம் அஸ்தி.
1: भारत सरकार जनजातीय समुदाय के युवाओं को आगे बढ़ाने के लिए अनेक योजनाओं के माध्यम से निरंतर प्रयास कर रहे हैं. छात्रवृत्ति योजना केवल आर्थिक सहायता नहीं है, ये युवाओं के सपनों को पंख देने का माध्यम है. ये उन युवाओं के जीवन में नई संभावनाओं का द्वार खोलती है जिनमें प्रतिभा तो होती ही है परंतु संसाधनों का अभाव उन्हें आगे बढ़ते रोकता. लेकिन मुझे ये जानकर प्रसन्नता हुई कि अपने से अनेक युवाओं ने विभिन्न
0: யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் இத்தியனேன விகத மாசே த்ரயோவிஷதி தசம்லவ் விஷதி அர்புத ருப்பியகாணம் ஆதான பிரதான விஷேகம் சிகரம் சமாவாப்தம். வித்திய சேவா விபாகஹ சார்வஜனிக சந்தேச மாத்யமே லிகிதே சந்தேஷே டிஜிட்டல் இதி ரூபேண தனாதான பிரதானம் ஸ்வீகர்த்தும் நாகரிகான் பிரதி ஆபாரம் வியக்தி கிருத்தவான். அவதேயம் யத் யுபிஐ இத்யேதத் பிரகல்பம் விஸ்வஸ்ய சர்வோச்சத்வேன ரியல் டைம் பேமெண்ட் இதி பிரகல்ப ரூபேண சமத்பூதம் அஸ்தி யத் தேசஸ்ய டிஜிட்டல் அர்த்தவ்யவஸ்தாயாஹ ஆதாரஹ வர்ததே. கேந்திர சர்வகாரேண ஆவ்ரஜன நியமே விதேச நியமேஷு ச சன்சோதனம் அதிசூச்சிதம் அஸ்தி. நியமானுசாரம் பாரதே அஷீத்தியதிகைக சதம் தினானி யாவத் ஆகம்யமானாஹ வைதேசிகாஹ யதி ஸ்வகீயம் பிரவாச சமயம் வர்தயித்தும் இச்சந்தி தர்ஹி தேப்ய ஆவ்ரஜனாவதே சமாப்தி பூர்வமேவ பஞ்சீகரணம் அனிவாரியமஸ்தி. இதஹ பூர்வம் அஷீத்தியதிகைக சதம் தினானாம் அவதே சமாப்தியானந்தரம் சதுர்தச தினாப்யந்தரம் பஞ்சீகரணம் ஆவசியகமாசீத். கிரஹ மந்த்ராலயேன ஆவ்ரஜன் விதேசி நியம இத்யேஷா அதிசூச்சனா நிர்கதாஸ்தி. யஸ்யாம் ஆவ்ரஜன் விதேசி நியம இத்யஸ்யாந்தர்கதம் பஞ்சீகரண சீமாயாம் சமய சீமா அத்யர்த்தனா தந்திரே ச மஹத்வபூர்ணானி பரிவர்த்தனானி கிருதானி சந்தி. யத்யபி நிர்தாரிதாவதேஹ அனந்தரம் பஞ்சீகரணம் கேவலம் ஆபத்கால பரிஸ்திதிஷு ஏவ ஸ்வீகாரியம் பவிஷ்யதி. பிரதமவாரம் நியமேஷு அந்தர்ஜால மாத்யமேன அத்யர்த்தனா பிரணாலிஹி யோஜிதாஸ்தி. கேனாபி ஆதேசேன பிரபாவித ஜன அதுனா ஆவ்ரஜன் விபாகாயுக்தம் அந்தர்ஜால மாத்யமேன பிரார்த்தயித்தும் சக்னோதி. அத்யர்த்தனா ஆதேச பிராப்தி சமயாத் த்ரிஞ்சத் தினானாம் அப்யந்தரம் ஏவ குர்யாத். ஆயுக்தஹ சம்பந்தித பக்ஷம் சன்ஸ்ருத்ய நிர்ணயம் தாஸ்யதி அபி ச விஷயஸ்ய சமாதானம் சஷ்டி தினானாம் அப்யந்தரம் ஏவ குர்யாத். संस्कृत वार्तायाः संस्करणम् इदम् इदानीम् आकाशवाणीतः प्रसार्यते. सममेव अयं कार्यक्रमः आकाशवाण्याः अन्तर्जालपटले www.newsonair.com

விதம் நம்முடைய எதிர்கால லட்சியம் என அனைத்திற்கும் கல்விதான் அடித்தளமாக அமைகிறது. கல்வி ஒரு மனிதனுக்கு வேலை வாய்ப்பை மட்டும் தருவதில்லை, அவனுக்குள் இருக்கும் திறமைகளையும் தைரியத்தையும் வெளியே கொண்டு வருகிறது. அத்தகைய சிறப்புமிக்க கல்வி என்றால் என்ன? அது ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையையும் அவன் வாழும் நாட்டையும் எப்படி உயர்த்துகிறது மற்றும் இன்றைய காலத்திற்கு கல்வி ஏன் மிகவும் அவசியம் என்பதை பற்றி இனி நாம் விரிவாக காண்போம். திருவள்ளுவர் கூறுகிறார், என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அதாவது எண்களும் எழுத்துகளும் மனிதனின் இரண்டு கண்கள் போன்றவை. கண்கள் இல்லாமல் உலகத்தை காண முடியாதது போல கல்வி இல்லாமல் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தையும் புரிந்து கொள்ள முடியாது. கல்வி என்பது கரை இல்லாத ஒன்று. தினம் தினம் புதிய புதிய ஆய்வுகள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய அத்தியாவசிய பணிகளுக்கு நேரம் ஒதுக்க வேண்டியதாகிறது. குளிப்பது, உண்பது, தூங்குவது, வேலை செய்வது போன்றவற்றில் நேரம் செலவாகிறது. இதற்கிடையில் கிடைக்கும் குறைந்த நேரத்தில் பயனுள்ள நூல்களை தேர்ந்தெடுத்து படிப்பது மிகவும் அவசியம். ஒருவன் முறையாக கல்வி கற்கவில்லை என்றாலும் பிறரிடம் இருந்து நல்லவற்றை கேட்டறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவே அவனுக்கு கஷ்ட காலங்களில் துணையாக இருக்கும். கல்வி என்பது புத்தகங்களில் மட்டும் இல்லாமல் கேள்வி ஞானத்தின் மூலம் பெறப்படலாம் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. கல்வி மனிதன் தொடர்ந்து கற்றுக்கொண்டு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இது வலியுறுத்துகிறது. கல்வி என்றால் என்ன என்பது குறித்து பலவிதமான புரிதல்களும் வரையறைகளும் உள்ளன. குறிப்பாக இன்றைய சமூகத்தில் ஒரு நல்ல கல்வி அதிக ஊதியம் பெறும் வேலைக்கு வழிவகுப்பதுடன் அங்கு செல்வதற்கு தேவையான திறன்களையும் உங்களுக்கு வழங்குகிறது. முழு உலகமும் உண்மையாகவே சமத்துவத்தை அடைய வேண்டுமானால் அது கல்வியிலிருந்து தொடங்க வேண்டும். அனைவருக்கும் கல்விக்கான சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் சமூக வகுப்புகளுக்கு இடையிலான இடைவெளிகள் குறையும். வசதி படைத்தவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் அதிக ஊதியம் பெறும் வேலைகளில் சம வாய்ப்பு கிடைக்கும். கேட்பால் ஒருவன் கற்பின், மேற்பால் ஒருவன் அவன் கற்படுமே. பொருள், தாழ்ந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் சிறந்த கல்வியை கற்றால் உயர்ந்த மனிதனாக மதிக்கப்படுவான். இந்த வரிகள் கல்வி மனிதனை பிறப்பு, சாதி, செல்வம் போன்ற எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி உயர்த்தும் சக்தி என்பதை எடுத்துக்காட்டுகின்றன. இன்றைய சமுதாயத்தில் கல்வியே ஒருவரின் உண்மையான அடையாளமாக கருதப்படுகிறது. சுயசார்புக்கு வழிவகுக்கிறது. நாம் கல்வி கற்றிருக்கும் போது எல்லாவற்றிற்கும் மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அது பணம் சம்பாதிக்கவும் சுயமாக வாழவும் நமக்கு உதவுகிறது. மேலும் நமது சொந்த முடிவுகளை எடுப்பதற்கான நம்பிக்கையையும் அது நமக்கு அளிக்கிறது. இவ்வாறு கல்வி ஒருவரை தன்னம்பிக்கை உடையவராக ஆக்குகிறது. நமது கனவுகளை நனவாக்குகிறது. கல்வி என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும். அதை கொண்டு நமது கனவுகள் அனைத்தையும் நனவாக்க முடியும். நாம் எதை இலக்காக கொண்டிருக்கோம் என்பதை பொறுத்து சில விதிவிலக்குகள் உள்ளன. ஆனால் பொதுவாக நாம் செல்ல தயாராக இருக்கும் தூரம் வரை கல்வி நம்மை அழைத்துச் செல்லும். பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு கல்வி அறிவு பெற்ற சமூகம் இன்றியமையாதது. மக்கள் தொடர்ந்து புதுமைகளை புகுத்துவதற்காக அவர்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்ளவும் ஆராய்ச்சி செய்யவும் வேண்டும். அதிக கல்வி அறிவு பெற்ற மக்கள் தொகையால் அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. கல்வியானது நாம் நினைப்பதை விட அதிகமாக நம்மை பாதுகாக்க முடியும். விவேகானந்தர் கூறுகிறார், கல்வி என்பது மூளையில் திணிக்கப்படும், வாழ்நாள் முழுவதும் செரிக்கப்படாமல் அங்கே கட்டுப்பாடின்றி ஓடிக்கொண்டிருக்கும் தகவல்களின் அளவு அல்ல. அது ஒரு வாழ்க்கையை உருவாக்கும், மனிதனை உருவாக்கும், குணத்தை உருவாக்கும், கருத்துக்களை உள்வாங்கும் ஒன்றாக இருக்க வேண்டும். கல்வி மனிதனுக்குள்ளே இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் இந்த தெய்வீகம் மனநோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும், குற்றவாளிகளை தண்டிப்பதிலும், மனித வாழ்க்கையுடன் தொடர்புடைய எல்லாவற்றிலும் காணப்பட வேண்டும். எப்படி இருந்தாலும் ஒரு தேசத்தின் சிந்தனை சக்தியே அதன் மக்களின் குணத்தை நிர்ணயிக்கிறது. அவர் கூறுகிறார், எண்ணங்கள் வாழ்கின்றன, அவை வெகு தூரம் பயணிக்கின்றன, எனவே நீங்கள் சிந்திப்பதில் கவனமாக இருங்கள். கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்த திருவள்ளுவர் திருக்குறள் கல்வி என்ற தனி அதிகாரத்தையே அமைத்துள்ளார். இது கல்வி மனித வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த இடத்தை பெறுகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. மனிதன் நல்லறிவும் ஒழுக்கமும் பெற்ற சிறந்த வாழ்க்கை வாழ கல்வி அவசியம் என்பதை கூறுவதற்காகவே திருவள்ளுவர் பல குறள்களில் கல்வியின் மகத்துவத்தை எடுத்துரைக்கிறார். கற்க கசடர கற்பவை, கற்ற பின் நிற்க அதற்கு தக என்ற குறளின் மூலம் கல்வி என்பது கற்றலுடன் முடிவதில்லை, கற்றதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் முக்கியம் என்பதை அவர் வலியுறுத்துகிறார்.

எனவே கல்வி மனிதனை முழுமையாக்கும் அழியாத செல்வம் என்பதால் திருவள்ளுவர் அதற்கென ஒரு அதிகாரத்தை அர்ப்பணித்துள்ளார். நாலடியார் கூறுகிறது, கல்வி கரையில கற்பவர் நாசில. அதாவது கல்விக்கு எல்லையே இல்லை, ஆனால் மனித வாழ்க்கை குறுகியது. ஆகையால் கிடைக்கும் நேரத்தில் வீணாக்காமல் பயனுள்ள நூல்களை கற்று அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருள். மனிதனின் சிந்தனையையும் பண்பையும் அவன் படிக்கும் நூல்கள் தீர்மானிக்கின்றன. நல்ல கருத்துக்கள் கொண்ட நூல்கள் மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன. ஔவையார் கூறியுள்ளார், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதன் மூலம் நாம் கற்ற அறிவு மிக சிறியது, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது பெரியது என்பதை உணர முடிகிறது. எனவே மனிதன் வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய உலகில் கல்வி என்பது வேலை வாய்ப்பிற்கான கருவி மட்டுமல்ல, அது மனிதனை சுயநிறைவு அடைய செய்யும் சக்தியாகும். கல்வி தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, சரி தவறை பகுத்தறியும் திறனை அளிக்கிறது. ஒரு நாட்டின் முன்னேற்றமும் அதன் கல்வி வளர்ச்சியே சார்ந்துள்ளது. கல்வி பெற்ற இளைஞர்கள் சமூகத்தில் நல்ல மாற்றங்களை உருவாக்குகிறார்கள். அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக்க கல்வியே காரணமாகும். பண்டைய தமிழ்நாட்டில் கல்வி என்பது வெறும் புத்தகங்களை படிப்பது மட்டுமல்ல, சான்றோர்களின் போதனைகளை கூர்ந்து கேட்கும் கேள்வி ஞானத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது. உலக பொதுமுறையான திருக்குறள் கல்வியின் அவசியத்தை மிக ஆழமாக வலியுறுத்துவதோடு எழுத்தறிவில்லாமல் வாழ்வதன் ஆபத்துகள் குறித்தும் அன்றே எச்சரித்துள்ளது. சங்க காலம் முதற்கொண்டே தமிழர்கள் கல்வியை தங்களின் அழியாத செல்வமாக கருதி போற்றி வந்துள்ளனர். கல்வியின் மதிப்பு. ஒரு சிறுகதை. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்தது. அருணின் தந்தை தினக்கூலி தொழிலாளி. வீட்டில் பல கஷ்டங்கள் இருந்ததால் படிப்பு இதற்கு வேலைக்கு போனால் போதும் என்று அருண் நினைத்தான். ஒரு நாள் அவன் பள்ளிக்கு செல்லாமல் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த அவன் ஆசிரியர் அருகில் வந்து அருண் ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்று கேட்டார். அருண் சோகமாக, சார், எங்கள் வீட்டில் பணம் இல்லை, நான் வேலைக்கு போய் குடும்பத்துக்கு உதவ வேண்டும் என்றான். அப்போது ஆசிரியர் சிரித்தபடி, இன்று நீ வேலை செய்தால் ஒரு நாள் மட்டும் குடும்பத்துக்கு உதவ முடியும், ஆனால் கல்வி கற்றால் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தையும் சமூகத்தையும் உயர்த்த முடியும் என்றார். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தது. அதன் பிறகு அவன் மிகவும் ஆர்வமாக படிக்கத் தொடங்கினான். பள்ளியில் முதல் மாணவனாக உயர்ந்தான். பல உதவித்தொகைகள் பெற்று கல்லூரியில் சேர்ந்தான். சில ஆண்டுகளுக்கு பிறகு அருண் ஒரு பெரிய மருத்துவரானார். தனது கிராமத்திலேயே ஒரு மருத்துவமனை கட்டி ஏழை மக்களுக்கு இலவச சிகிச்சை அளித்தான். ஒரு நாள் அவன் ஆசிரியரை சந்தித்து, சார், அந்த நாள் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் தான் என் வாழ்க்கையை மாற்றியது என்று நன்றியுடன் கூறினான். அப்பொழுது ஆசிரியர் கூறினார், கல்வி என்பது ஒருவனின் வாழ்க்கையை மட்டுமல்ல, பலரின் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்யும் தீபம். கதை நெறி. கல்வியே அழியாத செல்வம். திருக்குறளின் படி கற்றலே ஒருபோதும் மங்காத உண்மையான செல்வம். மருத்துவர்கள், ஆசிரியர்கள், பொறியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் தலைவர்கள் அனைவரும் கல்வியின் மூலமே உருவாக்கப்படுகிறார்கள். கல்வி இல்லாமல் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சமூகத்தில் முன்னேற்றம் சாத்தியமில்லை. கல்வி அறியாமையையும் வறுமையையும் நீக்குகிறது. அது மக்களுக்கு சுதந்திரமாக சிந்திக்கவும் விவேகமான முடிவுகளை எடுக்கவும் ஆற்றலை அளிக்கிறது. கல்வி கற்ற ஒருவர் மற்றவர்களை மதிக்கிறார். இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருவதால் கல்வி இன்னும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மாணவர்கள் கல்வி கற்பதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் படைப்பாற்றல், தகவல் தொடர்பு திறன்கள் மற்றும் விமர்சன சிந்தனை ஆகியவற்றை மேம்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய மற்றும் நிரந்தரமான செல்வம் கல்வியே ஆகும். பணமும் பொருட்களும் மறைந்து போகலாம், ஆனால் அறிவு என்றென்றும் நிலைத்திருக்கும். எனவே ஒவ்வொரு மாணவரும் கல்வியை மதித்து அதன் மூலம் வெற்றி பெறுவதோடு சமுதாயமும் தேசமும் வளர உதவ வேண்டும். முடிவாக, கல்வி என்பது மனித வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு. அது ஒருவரின் குணத்தை செதுக்குகிறது, அறிவை மேம்படுத்துகிறது மற்றும் சமூகத்தை முன்னேற்றத்தை நோக்கி வழிநடத்துகிறது. கல்வி என்பது பணம் சம்பாதிப்பதற்கோ அல்லது வேலை பெறுவதற்கோ மட்டுமல்ல, அது ஒழுக்கம், மனிதாபிமானம் மற்றும் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறது. கல்வி கற்ற ஒருவரால் வெற்றி அடைய முடியும், மேலும் மற்றவர்கள் வளரவும் உதவ முடியும். எனவே ஒவ்வொரு தனி நபரும் கல்வியை மதிக்க வேண்டும் மற்றும் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கற்க வேண்டும். ஏனெனில் கல்வி என்பது ஒருபோதும்

0: திருடவோ அழிக்கவோ முடியாத உண்மையான செல்வம்.
1: இதுவரை கல்வியே வெற்றிக்கு முதல் படி, விருப்பத்துடன் நீ படி. உரை வழங்கினார் ஆர் கே வைஷ்ணவி.
2: சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக தவில் வாசிக்க வந்திருக்காரு எஸ் வருணேஷ்.
3: வணக்கம். நான் இப்பொழுது தவிலில் ரூபகதாளம் வாசிக்கப் போகிறேன்.

0: இதுவரை நமக்காக தமிழ் வாசித்தவர் எஸ் வருணேஷ். நமக்காக நீதி கதைகள் வழங்க வந்திருக்காங்க பி அர்ஷிதா.
1: ஒரு நீண்ட பயணம் என்ற கதையை நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். குதிரையும் ஒட்டகச்சிவிங்கியும் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர திட்டம் போட்டது. ஏனென்றால் தற்போது குதிரையும் ஒட்டகச்சிவிங்கியும் வசிக்கும் இடத்தில் மழை பெய்யாததால் நிலம் வறண்டு விட்டது. எனவே இரண்டு நண்பர்களும் சேர்ந்து நடைப்பயணம் மேற்கொண்டது. குதிரை ஒட்டகச்சிவிங்கியிடம், நண்பா, நாம் எப்படியாவது ஒரு நல்ல புல்வெளியை கண்டுபிடிக்க வேண்டும், பிறகுத்தான் நமக்கு ஓய்வு என்று கூறியது. என்னால் உணவு தேடி அலைய முடியவில்லை என்றது. வெகு தூரம் நடந்த பிறகு குதிரை ஒட்டகச்சிவிங்கியிடம், தூரத்தில் பார் என்றது. அடியில் இருளாகவும் நடுப்பாகத்தில் அடர்ந்த பச்சை நிறத்திலும் மேலே வெளிர் பச்சை நிறத்திலும் வர்ணம் தீட்டியது போல் ஒரு காட்சி தெரிந்தது. அருகில் செல்ல செல்ல இன்னும் அழகாக இருந்தது. இரண்டிற்கும் ஒரே சந்தோஷம்தான் துள்ளி குதித்தது. அந்த காட்டிற்கு இன்னும் அழகு சேர்க்கும் விதமாக நடுவே மலையிலிருந்து இறங்கிய அருவி சலசலவென்று ஓடியது. பார்க்கவே கண்களுக்கு அழகாகவும் குளிர்ச்சியாகவும் தெரிந்தது. குதிரை ஒட்டகச்சிவிங்கியிடம், நண்பா, இனிமேல் நமக்கு சாப்பாடிற்கு பிரச்சனையே இல்லை. அதேபோல் வெயில் காலத்தில் தண்ணீர் தேடி அலைய தேவையில்லை. கடவுள் நமக்கு ஒரு நல்ல இடம் காட்டியுள்ளார் என்றது. அதன் பிறகு ஒரு நிமிடம் கூட வீணடிக்காமல் இரண்டும் பசி தீர சாப்பிட்டு முடித்தன. அருகில் ஓடிய நதியில் தண்ணீர் பருகின. பின் குதிரை ஒட்டகச்சிவிங்கியிடம், நண்பா, நாம் உறங்கலாமா என்றது. அதற்கு ஒட்டகச்சிவிங்கி, நாம் இப்போது தானே இந்த காட்டிற்கு வந்திருக்கிறோம். காட்டை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேணாமா? வா, போய் இந்த காட்டை சுற்றி பார்க்கலாம் என்று கூறியது. உடனே இரண்டும் புறப்பட்டன. வழிநெடுகிலும் பலவிதமான பழமரங்களும் காய்மரங்களும் சில பூ மரங்களும் காய்த்தும் பூத்தும் குலுங்கின. இரண்டிற்கும் நாம் ஏதோ சொர்க்கத்திற்கு தான் வந்துவிட்டோமோ என்று நினைத்து கொண்டன. கொஞ்ச தூரம் நடந்த பின் புல்வெளியில் ஒரு முயல் தன் மூன்று குட்டிகளுக்கும் உணவு ஊட்டி கொண்டிருந்தது. குதிரை முயலிடம், உங்களுக்கு இந்த புல்வெளி வசதியாக உள்ளதா என்று கேட்டது. அதற்கு முயல், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று கூறியது. முயலிடமிருந்து விடை பெற்று இன்னும் சற்று தூரம் நடந்தன. ஒட்டகச்சிவிங்கி குதிரையிடம், நண்பா, வானம் இருட்டது, மழை வரும் என்று நினைக்கிறேன் என்றது. குதிரையும் அதை உணர்ந்து ஒட்டகச்சிவிங்கி சொல்லி இரண்டு நிமிடத்தில் மழை சடசடவென கொட்டியது. உடனே ஒட்டகச்சிவிங்கி, நண்பா, ஓடு ஓடு, அந்த பெரிய ஆலமரத்துக்கு அடியில் போய் நில்லு, அது நம்மை இந்த மழையிலிருந்து கொஞ்சம் காப்பாற்றும் என்றது. பின் இரண்டும் ஓடி ஆலமரத்தடியில் நின்றன. மழை சோ என்று பெய்தது. இரண்டும் ஏதேதோ பேசிக்கொண்டே ஆலமரத்தடியில் நின்று கொண்டிருந்தன. உடனே கீச் என்ற குரல் கேட்டது. இரண்டும் எங்கிருந்து இந்த குரல் வருகிறது என்று சுற்றுமுற்றும் பார்த்தன. அப்போது ஒரு பொந்திலிருந்து பச்சை கிளி எட்டி பார்த்தது. நீங்கள் என்ன இந்த காட்டிற்கு புதுசா என்று கேட்டது. ஆமாம் என்று இரண்டும் தலையை ஆட்டின. அதன் பிறகு குதிரை பச்சை கிளியிடம், இந்த காட்டை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறாயா என்று கேட்டது. அதற்கு பச்சை கிளி, நாங்க பல நூற்றாண்டுகளாக இங்கத்தான் இருக்கிறோம்னு எங்க பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த காடு எல்லோருக்கும் வேண்டியதை அள்ளி கொடுக்கும். இந்த இடத்தில் காய், கனி, விதை என எதற்கும் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. மிகவும் சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் என்று கூறியது. உடனே மரத்தின் ஆங்காங்கே இருந்த பொந்திலிருந்து நிறைய பச்சை கிளிகள் எட்டி பார்த்து, ஆமா ஆமா, நாங்க மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று கூச்சலிட்டு பறந்தன. இதை பார்த்து குதிரையும் ஒட்டகச்சிவிங்கியும் மெய் சிலிர்த்து போயின. அந்த நேரத்தில் மழையும் ஓய்ந்து சிறு சிறு மழை தூறல்களாக போட்டு கொண்டிருந்தது. அங்கிருந்து விடை பெற்று இரண்டும் நடக்க தொடங்கின. நண்பா, நண்பா, சீக்கிரம் வா, அவர்கள் வந்து விட்டார்கள் என்று பின்னாலிருந்து குரல் கேட்டது. குதிரை சுதாரித்து கொண்டு கண் விழித்து பார்த்தது. அப்போது ஒரு பெரிய மரம் அறுக்கும் எந்திரம் ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அப்போது தான் குதிரை

0: மனிதருக்கு புரிந்தது, பாதி காட்டை அழித்து மனையாக்கிவிட்டனர் இந்த மனிதர்கள். அதன்பின் மீதி காட்டை அழிக்க அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். குதிரை நாம் வந்தபோது இந்த காடு எப்படி இருந்தது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தது. அதை நினைத்து முடிப்பதற்குள் இந்த மனிதர்கள் மீதி இருக்கும் மரங்களையும் உயிரினங்களையும் அழிக்க வந்துவிட்டார்கள். குதிரையும் ஒட்டகச்சிவிங்கியும் கண்ணீருடன், நாம் மலை மேலே ஏறி அங்கே வாழ்ந்து கொள்ளலாம், அங்கேயும் இந்த மனிதர்கள் வந்தார்கள் என்றால் நாம் எல்லாம் எதிர்த்து நம் இடத்திற்காக போராடத்தான் வேண்டும் என்றது. இந்த கதையின் நீதி, பறவைகளும் விலங்குகளும் மனிதர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்வதில்லை, நாம் அவற்றின் இடத்தை கைப்பற்றாமல் இருக்கும் வரையில். இந்த பூமி நமக்கு மட்டும் சொந்தமில்லை, அனைத்து ஜீவராசிகளுக்கும் தான் சொந்தம்.
1: இதுவரை நமக்காக நீதி கதைகள் வழங்கினார் பி. அர்ஷிதா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய உரை வழங்க வந்திருக்காங்க எஸ். மிரா.
2: இன்று நாம் வாழும் இந்த நவீன உலகம் பல சாதனைகளை கண்டிருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆபத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்து வேறெதுவும் இல்லை, நமது கைகளால் நாமே சிதைத்து கொண்டிருக்கும் நமது சுற்றுச்சூழல் தான். சுற்றுச்சூழல் என்பது ஏதோ நம்மை சுற்றியிருக்கும் மரங்களும் செடிகளும் மட்டுமன்று, அது நமது வாழ்க்கையின் அடிப்படை வடிவம். நாம் ஒவ்வொரு நொடியும் சுவாசிக்கும் தூய்மையான காற்று, நமது தாகம் தீர்க்கும் நீர், நாம் உண்ணும் உணவு என நமது அன்றாட உயிர் வாழ்வின் தேவைகள் அனைத்தும் இந்த சுற்றுச்சூழலில் இருந்தே கிடைக்கின்றன. நிலம், நீர், காற்று, தாவரங்கள், விலங்குகள் ஆகியவையே இந்த சுற்றுச்சூழலின் மிக முக்கிய அங்கங்களாக விளங்குகின்றன. இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று மிக நுட்பமாக தொடர்புடையவை. இவற்றுள் ஏதேனும் ஒரு சிறிய அங்கம் பாதிக்கப்பட்டாலும் அது மற்ற அனைத்து அங்கங்களையும் ஒரு சங்கிலி தொடராக பாதிக்கும் தன்மை கொண்டது. மனித இனம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அல்ல, நாமும் இயற்கையின் ஒரு பகுதியே ஆகும். இயற்கையோடு இணைந்து வாழ்வதில்தான் மனித குலத்தின் நலனும் நமது ஒட்டுமொத்த வாழ்க்கையின் வெற்றியும் அடங்கியிருக்கின்றன. மழையின் இன்றியமையாமையையும், அதுவே உலக உயிர்களின் அமிழ்தமாக விளங்குவதையும் 2000 மேற்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் தனது திருக்குறளில் மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று நரப்பாற்று என்று வான் சிறப்பு அதிகாரத்தில் அவர் பாடியுள்ளார். அதாவது, மழை நீரே உலகிற்கு அமிழ்தம் போன்றது, அதுவே வாழ்வின் ஆதாரமாகும். ஆனால் இன்றைய நவீன மனிதன் தன் பேராசையாலும் சுயநலத்தாலும் இயற்கையை சுரண்டி அழிக்கத் தொடங்கியுள்ளான். இதனால்தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நமது அவசர கடமையாக மாறியுள்ளது. நாம் இன்று எதிர்கொள்ளும் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு பின்னால் மனிதனின் பேராசை பிடித்த பல்வேறு நடவடிக்கைகள் காரணங்களாக அமைந்துள்ளன. முதலாவதாக, நவீன தொழிலகங்களிலிருந்து எவ்வித கட்டுப்பாடும் இன்றி வெளியேறும் நச்சுப் புகையும் அபாயகரமான இரசாயன கழிவுகளும் காற்றில் கலந்து நமது வளிமண்டலத்தையும் நீர்நிலைகளில் கலந்து நமது குடிநீரையும் மிக கொடூரமாக மாசுபடுத்துகின்றன. அடுத்ததாக, நகரங்களில் பெருகி வரும் வாகனங்களின் அதிகரிப்பால் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு முன்னெப்போதும் இல்லாத அளவு பெருமளவு அதிகரித்துள்ளது. அது மட்டுமின்றி பெருகி வரும் மக்கள் தேவைக்காகவும் நகரமயமாக்கல் காரணமாகவும் காடுகள் இரக்கமின்றி அழிக்கப்பட்டு வருகின்றன. நம் முன்னோர்கள் நமக்கு தந்த வளமான வேளாண் நிலங்கள் யாவும் இன்று கான்கிரீட் கட்டடங்களாகவும் அடுக்குமாடி குடியிருப்புகளாகவும் மாறி வருகின்றன. விவசாயத்திலும் கூட நாம் தவறு செய்கிறோம். அதிகப்படியான லாபத்திற்காக பயன்படுத்தப்படும் இரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு நிலத்தை மலடாக்குவதுடன் அதன் வழியே நிலத்தடி நீர்நிலைகளையும் நச்சாக்குகின்றன. இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக பிளாஸ்டிக் எனப்படும் நெகிழிப் பொருட்களின் அதிகபட்ச மற்றும் கட்டுப்பாடற்ற பயன்பாடு மட்காமல் மண்ணையும் கடலையும் ஒரு சேர மாசுபடுத்துகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் தொகை வளர்ச்சியால் இயற்கை வளங்களுக்கான தேவையும் சுரண்டலும் அதிகரித்து இவை அனைத்தும் சேர்ந்து சுற்றுச்சூழலை படிப்படியாக அழிவின் பாதைக்கு இட்டு செல்கின்றன என்பதை நாம் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். காற்று மாசுபாடு இன்று உலகளவில் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. நச்சு வாயுக்களால் நாம் சுவாசிக்கும் காற்று நச்சுத்தன்மை கொண்டதாக மாறுவதால் சுவாசக் கோளாறுகள், ஆஸ்துமா, இதய நோய்கள்

மற்றும் புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் மக்களுக்கு ஏற்படுகின்றன. சென்னை, மும்பை, டெல்லி போன்ற பெருநகரங்களில் காற்று மாசுபாடு ஆபத்தான அளவை எட்டியுள்ளது. அதேபோல தொழிற்சாலை கழிவுகளும் வீட்டுக் கழிவு நீரும் நேரடியாக கலக்கப்படுவதால் நீர்நிலைகள் பெருமளவு மாசுபடுகின்றன. நீரின் அவசியத்தை திருவள்ளுவர் மீண்டும் ஒருமுறை எச்சரிப்பது போல பாடியுள்ளார். நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீர் இல்லாமல் உலக வாழ்வு இயங்காது என்பதே இதன் பொருள். மாசுபட்ட நீரால் மனிதர்களுக்கு பல்வேறு வியாதிகள் ஏற்படுவதுடன் நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்வாதாரமும் முற்றிலுமாக அழிகிறது. அடுத்ததாக நாம் காடழிப்பை பற்றி பேச வேண்டும். காடுகள் பூமியின் நுரையீரல்கள் என்று போற்றப்படுகின்றன. ஏனெனில் அவை வளிமண்டலத்தில் உள்ள நச்சு கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி நமக்கு தேவையான ஆக்சிஜனை வாரி வழங்குகின்றன. ஆனால் இன்று மனிதன் தன் சுயநலத்திற்காக காடுகளை இரக்கமின்றி வெட்டி அழித்து வருகிறான். இதனால் உலக அளவில் மழைப்பொழிவு குறைகிறது, வெள்ளப்பெருக்கு அதிகரிக்கிறது மற்றும் நிலச்சரிவுகள் போன்ற இயற்கை சீற்றங்கள் தோன்றி இயற்கை சமநிலையை குலைக்கின்றன. காடழிப்பால் பல வகையான தாவரங்களும் விலங்குகளும் தங்களின் வாழ்விடங்களை இழந்து அழியும் விளிம்பிற்கு தள்ளப்படுகின்றன. சமீப காலமாக காட்டு யானைகளும் புலிகளும் மனிதர்களின் இருப்பிடங்களுக்கு அருகே புகுந்து உயிர் சேதங்களை ஏற்படுத்தும் சம்பவங்கள் யாவும் காடழிப்பின் நேரடி விளைவே ஆகும். இதனை உணர்ந்தே தமிழ் மூதாட்டி ஔவையார் தனது ஆத்திச்சூடியில் மிக எளிமையாக மண்ணை சேர்ந்து வாழு என்று வழிகாட்டினார். மண்ணையும் இயற்கையையும் சிதைக்காமல் அதனோடு ஒன்றிணைந்து வாழ்வதே மனித குலத்தின் உண்மையான வாழ்க்கை என்பதை இது உணர்த்துகிறது. இந்த காடழிப்பின் தொடர்ச்சியாக உருவாவதுதான் புவி வெப்பமயமாதல். இது இன்று ஒட்டுமொத்த உலகமும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவாலாகும். காற்றில் பசுமைக்குட வாயுக்களின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதால் பூமியின் சராசரி வெப்பநிலை படிப்படியாக உயர்கிறது. இதனால் துருவப்பகுதிகளில் உள்ள பனிப்பாறைகள் உருகுகின்றன, கடல் மட்டம் உயர்கிறது. இதன் விளைவாக தீவுகளும் கடலோர நகரங்களும் கடலுக்குள் மூழ்கும் அபாயத்திற்கு உள்ளாகின்றன. இது உலகளாவிய வேளாண்மையை பாதித்து உணவு உற்பத்தியை குறைப்பதுடன் இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தையும் கூட்டுகிறது. தமிழ்நாட்டில் அண்மை காலமாக ஒழுங்கற்ற மழைப்பொழிவு மற்றும் கடுமையான வறட்சி நிலவுவதற்கு புவி வெப்பமயமாதலே முக்கிய காரணமாகும். இன்றைய காலகட்டத்தில் சுற்றுச்சூழல் எதிர்கொள்ளும் சவால்கள் வெறும் மாசுபாட்டோடு மட்டும் நின்றுவிடுவதல்ல. உலகளாவிய அறிவியல் அறிஞர்களும் ஐக்கிய நாடுகள் சபையும் தற்கால சூழலின் ஒட்டுமொத்த பாதிப்பை மும்மடி கிரக நெருக்கடி ட்ரிபிள் பிளானடரி கிரைசிஸ் என்று வரையறுக்கிறார்கள். இவை ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து மனித குலத்தின் உயிர் வாழ்விற்கே சவால் விடுக்கக்கூடிய மூன்று முதன்மை பேராபத்துகள் ஆகும். அதில் முதலாவது நாம் சற்று முன் விரிவாக பேசிய காலநிலை மாற்றம். புதைப்படிவ எரிபொருட்களால் பூமி வெப்பமடைந்து பருவமழை காலங்கள் தடம் மாறி உணவு பாதுகாப்பை அடியோடு அச்சுறுத்துவது இதன் முதன்மை வடிவம். இரண்டாவது இயற்கை மற்றும் பல்லுயிர் இழப்பு. காடுகளை அழிப்பதாலும் வாழ்விடச் சிதைவாலும் லட்சக்கணக்கான தாவர மற்றும் விலங்கினங்கள் பூமியை விட்டு நிரந்தரமாக அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. தேனீக்கள் போன்ற மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகள் முதல் கடலில் உள்ள பவளப்பாறைகள் வரை அனைத்தும் அழியும் அபாயத்தில் உள்ளதால் ஒட்டுமொத்த உணவு சங்கிலியும் உடைந்து இயற்கையின் சமநிலை முற்றிலும் சீர்குலைகிறது. மூன்றாவது மாசுபாடு மற்றும் கழிவு பெருக்கம். இது காற்று, நீர், நிலம் ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் நச்சாக்குகிறது. மட்காத ஒற்றை பயன்பாட்டு நெகிழிகள், மின்னணு கழிவுகள் மற்றும் விவசாய ரசாயனங்கள் நமது ஆறுகளையும் பெருங்கடல்களையும் ஆக்கிரமித்துள்ளன. கடலில் உள்ள திமிங்கலங்கள் முதல் மனித உடலின் இரத்த நாளங்கள் வரை இன்று மைக்ரோ பிளாஸ்டிக் எனப்படும் நுண்ணெகிழிகள் ஊடுருவியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது எவ்வளவு பெரிய அவலம்! இந்த மூன்று சவால்களும் தனித்தனியானவை அல்ல, அவை ஒன்றோடு ஒன்று வினையாற்றி பாதிப்பை இருமடங்காக்கின்றன. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வறட்சி காடுகளை அழிக்கிறது. காடுகள் அழிவதால் பல்லுயிர் சூழல் இழப்பு ஏற்படுகிறது. காடுகள் இல்லாததால் காற்று மாசடைந்து மாசுபாடு அதிகரிக்கிறது. எனவே இன்றைய சூழலில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது வெறும் குப்பைகளை அகற்றுவது மட்டுமல்ல, இந்த நெருக்கடியையும் ஒருங்கிணைந்து உலகளாவிய திட்டங்களின் மூலம் எதிர்கொள்வதே ஆகும். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நாம் நம்பிக்கையை இழக்க தேவையில்லை. இதற்கான தீர்வுகள் நம் கைகளிலேயே உள்ளன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு தனிமனிதன் முதல் அரசு வரை அனைவரும் ஒருங்கிணைந்து முயற்சி செய்ய வேண்டும்.

0: மரங்கள் நடுவது இதில் மிக முக்கியமான செயலாகும். வீட்டுக்கு ஒரு மரம், நாட்டிற்கு ஒரு வரம் என்பதை நாம் வெறும் முழக்கமாக நிறுத்தாமல் ஒவ்வொரு மனிதனும் ஆண்டிற்கு குறைந்தது ஒரு மரமாவது நட்டு அதனை பராமரிக்க வேண்டும். நிலக்கரி போன்றவற்றை தவிர்த்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்களான சூரிய சக்தி, காற்று சக்தி ஆகியவற்றை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலும் குறைத்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும் மற்றும் கழிவுகளை முறையாக மேலாண்மை செய்ய வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் கொள்கைகளின் மூலம் காடுகளை பாதுகாப்பதிலும் மாற்று ஆற்றல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதிலும் அரசின் பங்கும் நீதிமன்றங்களின் தலையீடும் இன்றியமையாதவை ஆகும். இந்திய அரசியலமைப்பின் 48 பிரிவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அரசின் முதன்மை கடமையாக கூறுகிறது. தற்போது அரசு மட்டுமல்லது நீதிமன்றங்களும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தீவிர அக்கறை காட்டி வருவது ஒரு நல்ல மாற்றமாகும். அரசும் நீதிமன்றங்களும் சட்டம் இயற்றினாலும் சாதாரண மக்களின் கூட்டுப்பங்கு மற்றும் விழிப்புணர்வு இல்லாமல் எந்த மாற்றமும் சாத்தியமில்லை. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சுற்றுச்சூழல் கல்வி கட்டாயமாக்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு சிறுவயதிலேயே இயற்கையை நேசிக்கும் மனப்பான்மை வளர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு முறையை கட்டாயமாக கடைபிடிக்கலாம். வீடுகளில் தோட்டங்கள் அமைப்பது, கூரை தோட்டங்கள் வளர்ப்பது போன்ற சிறிய செயல்கள் ஒட்டுமொத்த சூழலில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். நாம் இன்று நமது பேராசையினால் சுற்றுச்சூழலை அழித்தால் நாளை நம் பிள்ளைகளுக்கு வாழ தகுதியற்ற வளங்கள் இல்லாத ஒரு பாழ்நிலத்தையே விட்டு செல்வோம். எனவே நாளைய தலைமுறைக்காக இன்று சுற்றுச்சூழலை காப்பாற்றுவோம் என்னும் உறுதியோடு நாம் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும். தாவரங்களை நடுவோம், மரங்களை வளர்ப்போம், நீர்நிலைகளை சுத்தமாக வைப்போம், மாசு வெளியிடுவதை தவிர்ப்போம். இன்று நாம் செய்யும் சிறிய நற்செயல்கள் நாளை உலகளவில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். ஔவையார் தனது மூதுரையில் கூறிய வாழ்வியல் நீதி நமது இயற்கைக்கும் மிக துல்லியமாக பொருந்துகிறது. நல்லவை செய்யின் நலம் கிட்டும், தீயவை செய்யின் தீமை தரும் என்பது ஔவையாரின் வாக்கு. நாம் இயற்கையை காத்து நல்லவை செய்தால் இயற்கை நம்மை தற்காத்து கொள்ளும், மாறாக அதற்கு தீங்கு விளைவித்தால் நமக்கு அழிவே வந்து சேரும் என்பதாகும். எனவே இயற்கையோடு இயைந்து வாழ்வோம், நம் பூமியை காப்போம்.
1: இதுவரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய உரை வழங்கினார் எஸ் மிரா. நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR chennai children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மற்றும் ஒரு சிறுவர் சொல்லி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
2: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?

0: தொடர்கிறது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். ஜல்ஜீவன் இயக்கத்தின் இரண்டாவது கட்ட செயலாக்கத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையே இன்று கையெழுத்தானது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் புதுதில்லியிலிருந்தும், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. முதல்கட்டமாக 18,123 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திட்டம் நீட்டிக்கப்பட்டதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதல்கட்டமாக 2,177 கோடி ரூபாய் நிதியுதவி கிடைக்கப்பெறும். கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான மற்றும் நிலையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் ஜல் ஜீவன் எனப்படும் உயிர்நீர் இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது. நோய் தடுப்பு பணிகளில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பத்திண்டா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக 30 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தொடர் மருத்துவ பரிசோதனை

மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். ஆஷா மற்றும் முன்கள மருத்துவ பணியாளர்கள் மூலம் இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 36 கோடிக்கும் மேற்பட்டோருக்கு வாய் புற்றுநோய் பரிசோதனை மற்றும் 17 கோடி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு நட்டா தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படவுள்ள ஒரு காலி இடத்தை நிரப்புவதற்கான இடைத்தேர்தல் அறிவிப்பை தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள பேரவையின் கூடுதல் செயலரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான திருமதி தேன்மொழி, இம்மாதம் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள் சமர்ப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை சாலிகிராமத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருச்சியில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மக்கள் பிரச்சினை குறித்து குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் வன்முறைக்கு ஆளாவது குறித்து எதுவும் பேசவில்லை என்று தெரிவித்தார். அரசு நிர்வாகத்திலும் மாநிலத்தின் பாதுகாப்பிலும் தாவேக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் எதிர்வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போதைய சூழ்நிலையில் மீண்டெழுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கட்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும், அதைக் கண்டு தங்களது கட்சியினர் துவண்டுவிட மாட்டார்கள் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பாதுகாக்கப்பட்ட அகஸ்திய மலைப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை குறித்த காலத்தில் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை கேரளம் மற்றும் தமிழக அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள 118 அரசு அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மீது ஒழுங்கு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு, ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பிறப்பித்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை என்றும், முன்னுரிமை அடிப்படையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆக்கிரமிப்பை அகற்றும் திட்டத்துடன் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு அகஸ்திய மலைப்பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. மதுரை ரயில்வே கோட்டத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் சென்னை எழும்பூர் மதுரை தேஜஸ் விரைவு ரயில் வரும் 20ஆம் தேதி திண்டுக்கல் வரை மட்டுமே செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் மதுரை சென்னை எழும்பூர் தேஜஸ் விரைவு ரயில் அதே நாளில் திண்டுக்கல்லிலிருந்து இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருவாயூர் விரைவு ரயில் வரும் 7ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை மதுரை, மானாமதுரை, காரைக்குடி, திருச்சி வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேல்நிலை துணைத் தேர்வுகளுக்கு தட்கல் முறை சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களின் நலன் கருதி இந்த அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்குநர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-10 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் முகமது அஸ்ரியூன் வி கியாங் டான் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: செய்தி கதம்பம்.
1: இன்றைய செய்தி கதம்பத்தில் பிரதமரின் ஜன்தன் திட்டத்தில் பயனடைந்த சேலம் மாவட்ட பயனாளர்களின் தகவல்கள். மத்திய அரசு பருத்தி மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்தது குறித்து திருப்பூர் மாவட்ட எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. பிரதமரின் ஜன்தன் திட்டம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: மக்கள் சேவையே மகேசன் சேவை என்கிறார் சுவாமி விவேகானந்தர். அதன் அடிப்படையில் மத்திய அரசு ஏழை எளிய சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பயனடையும் வகையில் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடைக்கோடி மனிதருக்கும் வங்கி சேவை கிடைக்கும் வகையில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்து வீடுகளுக்கும் வங்கி சேவை என்ற நிலையிலிருந்து வீட்டிலுள்ள வயது வந்தோர் அனைவருக்கும் வங்கி சேவை என்ற நிலைக்கு பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் உயர்ந்துள்ளது. பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மூலம் அரசின் சலுகைகள் பெறுவதற்கு வங்கி கணக்கு

0: அட்டைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பூஜ்ய இருப்பு தொகையுடன் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்படுகின்றன. சேலம் மாவட்டத்தில் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் 15 நிமிட நேரத்தில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் அம்மாப்பேட்டை பாரத ஸ்டேட் வங்கியின் வாடிக்கையாளர் சேவை மைய ஒருங்கிணைப்பாளர் பூமிநாதன்.
1: இங்கே ஒரு நாளைக்கு 5 லிருந்து 10 வரைக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வராங்க. என்னென்ன காரணத்துக்காக வராங்க அப்படின்னா, முதியோர் பென்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்கௌண்ட் தேவைப்படுது, நலவாரிய திட்டங்கள், சில அரசு மானியம் பெறுவதற்கான நிறைய திட்டங்கள், கேஸ் மானியம் பெறுவதற்கு, சிறு வியாபாரிகள், குறு வியாபாரிகள், இவங்க எல்லாருமே வந்து அக்கௌண்ட் வேணுங்கிறதுக்காக இங்கே வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதார் ஜெராக்ஸ் மட்டும் இருந்தால் போதும், அவங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். மினிமம் ஒரு 10 லிருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இவங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஆக பாஸ்புக்கும் உடனே வாங்கி கொடுத்துறதுனால இவங்க வந்து பயனடைகிறாங்க. இதோடு சேர்த்து 1 வீக்கில் வந்து அவங்களுக்கு ஏடிஎம் ரூபே ஏடிஎம் கார்டும் வந்துடுது. ஏடிஎம் பரிவர்த்தனைகளும் அவங்க ஈஸியாக வெளியில் செஞ்சுக்கிறாங்க.
0: பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வங்கி கணக்கு தொடங்குவது மிக எளிமையாக இருப்பதாக பயனாளிகள் கருத்து தெரிவிக்கின்றனர்.
2: என் பேர் இன்பலகன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன், எஸ்பிஐ சர்வீஸ் சென்டருக்கு வந்தேன். வெறும் ஆதார் கார்டு வச்சு ஓப்பன் பண்ணலான்ட்டாங்க. ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அது எனக்கு காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வாங்குறதுக்கும், காலேஜில் ஃபீஸ் பண்ணவும், எல்லா இடத்துக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ண யூஸாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஏடிஎம் கார்டு பேன் கார்டும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு.
3: என் பேர் கஸ்தூரி, நாங்கள் இங்கே அருண் அம்மாப்பேட்டையில் தான் இருக்கோம், அருணகிரி தெரு. நாங்கள் இங்கே பேங்க் குழுவுக்காக எங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வந்தோம். 10 நிமிஷத்தில் எங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேங்க்கில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு உள்கடன் ஆகட்டும், பேங்க்லேருந்து லோன் ஆகட்டும், எல்லாமே எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் ஒரு 16 பேர் இருக்கோம். எங்களோட எந்த தேவைகளாக இருந்தாலும் இங்கே வரோம், இவங்க எங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க.
0: சேலம் மாவட்டத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் மட்டும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,37,190 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 197 கோடியே 22 லட்சம் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்தே பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் வெற்றியானது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படையாக தெரியும்.
4: பருத்தி மீதான இறக்குமதி வரியை அக்டோபர் 31 வரை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது திருப்பூர் தொழில்துறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்து எமது திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
5: திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரின் தொடர் கோரிக்கை காரணமாக June 1 முதல் October 31 வரை 5 மாதங்களுக்கு பருத்தி மீதான அனைத்து சுங்கவரிகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக வரி விலக்கு வாயிலாக ஜவுளித்துறைக்கு போதுமான பருத்தி கிடைக்கும். அதுபோல் ஜவுளி ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களின் செலவினங்கள் குறையும். நுகர்வோருக்கும் இதன் பலன் கிடைக்கும். நாட்டின் விவசாயிகளின் விருப்பத்தை மனதில் வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது ஜவுளித்துறையில் ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர ஜவுளித்துறையினருக்கு சந்தையில் போதுமான பருத்தி கிடைப்பதை உறுதி செய்யும். பருத்தி இறக்குமதி மீது இதுவரை 11% வரி விதிக்கப்பட்டு வந்தது. இதனால் உள்நாட்டில் விலை உயர்வதாகவும் தேவைக்கேற்ப பருத்தி கிடைப்பதில் தடங்கள் ஏற்படுவதாகவும் ஜவுளித்துறையினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பருத்தி பஞ்சு இறக்குமதிக்கான வரி விலக்கால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு பஞ்சு தடையின்றி கிடைக்கும் என தொழில்துறையினர் இதனை வரவேற்றுள்ளனர்.
6: பஞ்சு பற்றாக்குறை காரணமாக நூல் விலை அபரீதமாக கடந்த மாதங்களில் விலையேற்றம் காணப்பட்டது. இந்த பஞ்சு விலையேற்றத்தை தடுக்க நாங்கள் ஒரு குழுவாக ஆயத்த ஆடை மேம்பாட்டுக் கழகத்தை சக்திவேல் அண்ணா அவர்கள் தலைமையில் டெல்லி சென்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முருகன் அவர்கள் மூலம் விவசாயத்துறை அமைச்சர், மாண்புமிகு ஜவுளித்துறை அமைச்சர் போன்ற அமைச்சகங்களை தொடர்பு கொண்டு, மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்களையும் தொடர்பு கொண்டு இறக்குமதி செய்கின்ற பஞ்சுக்குண்டான வரியை நீக்கும்படி கேட்டிருந்தோம். அவர்கள் எங்கள் கோரிக்கையை தயவுடன் ஏற்று June 1 முதல் October 31 வரையை 11% வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். இதன் காரணமாக இறக்குமதி பஞ்சு கிடைக்கும். இது இப்படி கிடைக்கும் போது பஞ்சு பற்றாக்குறை தவிர்க்கப்படும், பஞ்சு விலை குறையும். பஞ்சு விலை குறைந்தால் நூல் விலை குறையும். இது எங்கள் ஆயத்த ஆடை ஏற்றுமதிக்கும், ஆயத்த ஆடை உள்நாட்டு வர்த்தகத்துக்கும் ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். இதற்கு எங்களது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
5: ஜவுளித்துறையின் கோரிக்கையை ஏற்று பருத்தியின் 11% இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது தொழில்துறையின் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
4: மீனவர்கள் மீன்பிடி கலன்களை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கையில்,
7: தமிழ்நாடு கடல்சார் மீன்பிடி தடை ஒழுங்குமுறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய

0: செய்யப்பட்ட மீன்பிடிக்காரர்கள் மற்றும் பதிவு செய்யப்படாத மீன்பிடிக்காரர்கள் அனைத்தும் ஆண்டுக்கு ஒரு முறை நேரடி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன்பிடி விசைப்படகுகள் இன்றும் நாட்டுப்படகுகள் வருகிற 9/6/2026 அன்றும் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அலுவலர்களால் நேரடியாக ஆய்வு செய்யப்பட உள்ளது. படகு உரிமையாளர்கள் ஆய்வு நாளன்று படகினை தங்களது பதிவு செய்யப்பட்ட தங்குதளத்தில் நிறுத்திட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மீன்பிடி கலன்களில் பதிவன் தெளிவாக தெரியும் வண்ணம் எழுதியிருத்தல் வேண்டும் மற்றும் மீன்பிடி கலன்களுக்கு வரையறுக்கப்பட்ட வண்ண குறியீட்டில் படகானது இருத்தல் வேண்டும். ஆய்வு செய்யும் நாளில் படகின் பதிவு சான்று, மீன்பிடி உரிமம், படகு காப்பீடு உரிமம், வரி விலக்களிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் புத்தகம் மற்றும் துறை மூலம் வழங்கப்பட்டுள்ள தொலைதொடர்பு கருவிகள் மற்றும் கடற்பயண பாதுகாப்பு கருவிகள் ஆகியவற்றினை ஆய்வு குழுவினரிடம் காண்பிக்க வேண்டும். மேலும் அனைத்து விசைப்படகுகளிலும் டிரான்ஸ்பாண்டர்கள் பொருத்தியிருப்பதை ஆய்வுக்குழுவிடம் கட்டாயம் காண்பிக்க வேண்டும். மேலும் ஆய்வில் காண்பிக்கப்படாத விசைப்படகு மற்றும் நாட்டுப் படகுகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்ட டீசல் எரிஎண்ணெய் நிறுத்தம் செய்யப்படுவதுடன் அப்படகுகளுடன் இயக்கத்தில் இல்லாததாக கருதி படகுகளின் பதிவு சான்று உரிய விசாரணைக்கு பின் ரத்து செய்யப்படும். மேலும் ஆய்வு நாளன்று படகினை ஆய்வுக்கு உட்படுத்தப்படாமல் பின்னொரு நாளில் படகினை ஆய்வு செய்யக்கோரும் படகு உரிமையாளரின் கோரிக்கை ஏற்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அனைத்து மீன்பிடி கலன்களையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான உறவுகளை மேம்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தென்னாப்பிரிக்க துணை அதிபர் பால் மாஷாட்டேலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவிட்டுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறினார். சிபிஎஸ்இ தேர்வு விடைத்தாளை சரிபார்ப்பதற்காக விண்ணப்பித்தவர்களின் வசதிக்காக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளம் வரும் 6ஆம் தேதி வரை செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே இந்த இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்று சிபிஎஸ்இ தமது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி சரிபார்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் பெற்ற பின் குறைபாடுகளை தீர்க்க மீண்டும் சரிபார்ப்பதற்கு 100 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும், விடைத்தாள் மறுமதிப்பீட்டிற்காக ஒரு விடைத்தாளுக்கு 25 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. தொடர்ந்து அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளது. தலைவலி, மயக்கம், வாந்தி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அந்த அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar.

0: safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
1: நூறு புள்ளி ஒன்று மெகா ஹெட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாம் இப்பொழுது கேட்கவிருப்பது திரை கானம். முதலாவதாக கடாவர் திரைப்படத்திற்காக ரஞ்சினிராஜ், பிரதீப் குமார், சைந்தவி ஆகியோரின் குரல்களில் ஒலிக்க வருகிறது.

0: தொடர்வது நாகாஷ் அசீஸ், வந்தனா ஸ்ரீனிவாசன், ஆண்டனி தாசன் ஆகியோர் குரல்களில் அண்ணாத்தே திரைப்பட பாடலை கேட்கலாம்.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

நேரம் 8:31 38 நொடி. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் 100.1 MHz FM கோல்டு அரைவரிசையில் திரை கானம். திரை கானத்தில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார், வந்தனா ஸ்ரீனிவாசன், பிருந்தா மாணிக்கவாசன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது பார்த்தால் பசி தீரும் படத்திலிருந்து பி. சுஷீலா பாடல.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது ஆடிப்பெருக்கு. படத்திலிருந்து பி. சுஷீலா மற்றும் ஏ. எம். ராஜா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

நேரம் நள்ளிரவு 12:31. 5 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது மாரி பாடத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் அலிஷா தாமஸ் இணைந்து பாடலில் பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது ரெமோ படத்திலிருந்து நகாஷ் அஜிஸ் பாடியுள்ள பாடல்.

0: அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில் தான் சொல்லுவேன், கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.
1: அவ முன்னால நிக்கிறேன், அவ கண்ணால சொக்கிறேன், நான் தன்னால சிக்கிறேன், பின்னால சுத்துறேன், உன்னால சாவுறேன். அவ முன்னால நிக்கிறேன்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கோலமாவோ கோகிலா படத்திலிருந்து அபய் ஜோத்பூர்கர் பாடியுள்ள பாடல்.
1: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, வேற குழந்தைகளை பார்க்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க.

0: in England tonight. In reply, England were 53 for 3 in 6 overs when reports last came in. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்ட் அலைவரிசை. நேரம் நள்ளிரவு 1:10.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நேரம் நள்ளிரவு 1:28:28. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது காதலில் விழுந்தேன் படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா, ஸ்ரீசரண் மற்றும் மேகா குழுவினருடன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

இரவு நேர இன்னிசை மழையாக உலாவர் இருக்கிறது, நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இன்று சின்னப்பூவே மெல்ல பேசு மற்றும் வேதம் புதிது ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. முதல் பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணிஜெயராம் ஆகியோர் குரல்களில் சின்னப்பூவே மெல்ல பேசு.

நேரம் 2:16 ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் 2:21. மனம் மயங்கும் பாடல்களை இசைத்து மகிழ்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. மலேசியா வாசுதேவன் குரலில் அடுத்த பாடல் இதோ.

நேரம் 2:26. மனம் விரும்பும் கானங்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் பாடல் ஜெயச்சந்திரன் குழுவினரோடு பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 2:31. நெஞ்சம் மறப்பதில்லை ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்து பாடியது.

மனம் விரும்பும் கானங்களை காற்றாலிகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மலேசிய வாசுதேவன் குரலில். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:35.

நேரம் 2:39. ஒலித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இதுவரை சின்னப்பூவே மெல்ல பேசு திரைப்படத்திற்காக ஒரு சில பாடல்கள் உலா வந்தன. அடுத்ததாக வேதம் புரிது. ஒலிக்க இருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் குழுவினரோடு பாடியது.

மனோ மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர் குரலில் பாடல் கேட்டு முடித்த இந்த நேரம் 2:49. இது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz இல் ஒலிக்க இருக்கும் பாடல் மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு பாடியது.

நேரம் 2:51. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சம் மறப்பதில்லை ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சித்ரா குரலில்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது நெஞ்சம் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் சின்ன பூவை, மெல்ல பேசு மற்றும் வேதம் புதிது ஆகிய திரைப்படங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள் நம்மை மகிழ்வித்துச் சென்றன. பண்பலையில் இனி தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே விகாஸ் மெஹ்ரோத்ரா. सरकार ने केंद्रीय माध्यमिक शिक्षा बोर्ड द्वारा ऑन स्क्रीन मार्केटिंग प्रणाली के लिए सेवा अनुबंध से संबंधित मामलों की जांच के लिए एक सदस्यीय समिति का गठन किया. इस समिति की अध्यक्षता क्षमता निर्माण आयोग की अध्यक्ष एस राधा चौहान करेंगी. समिति एक

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருப்பாம்பரம் டி கே எஸ் சுவாமிநாதன், டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் ஆகியோரின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்த ராமநன்னு புரோவரா தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

புலர்கின்ற அதிகாலை பொழுதில் நேயர்களுக்கு இசை விருந்து படைப்பதில் பெருமை கொள்கிறது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz. இனி நாம் கேட்க இருப்பது புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் குரல்களில் 1000-இல் ஒருவன்.

நேரம் 5:16 ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்திற்காக டாக்டர் KJ யேசுதாஸ் குரலில் பாடல்.

மனம் விரும்பும் கானங்களை காற்றாலைகளில் இசைத்து மகிழ்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில். பண்பலை சொல்லும் நேரம் 5:21. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் டாக்டர் கே ஜே யேசுதாஸ் குரலில் வருகிறார் 7வது மனிதன்.

நேரம் 5:24. ஒலித்துக் கொண்டிருக்கிறது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் எஃப்எம் கோல் 100.1 MHz. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் டாக்டர் கே ஜே யேசுதாஸ் குரலில் ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் வருகிறார் இந்தியன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 5:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புலரும் பொழுது ஆகாஷ்வாணியின் FM கோல்டு 100.1 MHz. புலரும் பொழுது தரும் அடுத்த பாடல் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தாமரையின் வரிகள், இனியவளே.